438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது தமிழ் ஒலிபரப்பு இப்போது துவங்குகிறது. இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 8ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு.

நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, அறிவிப்பு, சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள் மற்றும் ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் சோல்பேவை சேர்ந்த எஸ் ராதிகா அவர்களின் நேர்முகம் ஆகியன ஒளி உலா வர உள்ளது. முதலில் குரலமுதம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து

நிகழ்ச்சியில் சோல்பேவை சேர்ந்த எஸ் ராதிகா அவர்களின் நேர்முகம் ஆகியன ஒளி உலா வர உள்ளது. முதலில் குரல் அமுதம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவருக்கு. பொருள்: வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவருக்கு நல்ல விருந்தினன் ஆவான். மீண்டும் குரல்: செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவருக்கு. குரல் 86, அதிகாரம் விருந்தோம்பல். இன்றைக்கான பொன்மொழி: நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். கூறியவர் சுவாமி விவேகானந்தர். தகவல் நேரம், வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 40.50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் மீனவர்களுக்கு விசேஷ எச்சரிக்கை ஏதும் இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபோனிக்ஸ்பே துறைமுகத்திலிருந்து எம் வி ராணிச்சங்கா நாளை காலை 6 மணிக்கு சராதீப் மற்றும் லாங்கலேன் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம் வி ரங்கத் நாளை காலை 6:15 சராதீப் செல்லும். பின்பு அங்கிருந்து இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 7 மணிக்கு சகிதீப் மற்றும் சொராதீப் ஸ்ட்ரைட் ஐலண்ட் கதம்தாலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம் வி பம்புகா நாளை காலை 11 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சொராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. எம் வி ராணிலட்சுமி நாளை காலை 11:30 சொராதீப் பயணிக்கும். அங்கிருந்து பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ரங்கத் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லும். எம் வி கமாட்டா நாளை மாலை 5 மணிக்கு சொராதீப் பயணிக்க உள்ளது. பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும்

ஒன்றை மையமாக கொண்டு ஒரு நிமிடம் முதல் மூன்று நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5,00,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

இந்த பணிக்கு விண்ணப்பிக்கணும்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அதோட ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ரெண்டு மொழியிலும் நல்ல புலமை இருக்கணும். இந்த பணிக்கு கணினி அறிவும் கண்டிப்பா தேவை. இந்த பணிக்கான வயது வரம்பு 40 வயதுக்கு மிகாமல் இருக்கிறவங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்கும்னு தெரியுமா? ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்தின் டியூட்டி ரூம்ல வாங்கிக்கலாம். படிவத்தை பூர்த்தி செய்து அதே நிலையத்துல சமர்ப்பிக்கணும். அப்புறம் என்ன, உடனே காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5 அக்டோபர்.

மேலும் விவரங்களுக்கு ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். ஒரு சின்ன குறிப்பு, இந்த தேர்வில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு எதிர்கால நிரந்தர பணிக்கான உத்தரவாதம் கிடையாது.

0: நேர்களே, தொடர்வது ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சி. இன்றைய ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் சோல்பேவை சேர்ந்த எஸ் ராதிகா அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
1: இனிய வணக்கத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ராதிகா, சோல்பேவில் இருந்து வருகிறேன். இன்று ஆல் இண்டியா ரேடியோவின் ரசிகர் தேன் கிண்ணம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உங்களோடு பேசுவதற்கான இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒன்று. பாடல்கள்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையோட ஏதோ ஒரு வகையில் அது கலந்திருக்கும் இல்லையா? சில பாடல்கள் நம்ம சந்தோஷமான நேரங்களை நினைவுபடுத்தும். சில பாடல்கள் நம்ம கஷ்டமான நேரத்தில் நமக்கு ஆறுதலாக இருக்கும். இன்னும் சில பாடல்கள் கேட்டாலே எத்தனை வருடங்கள் கடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நினைவு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சில பாடல்களை நாம கேட்கும்போது அந்த பாடல் மட்டும் காதில் விழாது, அந்த பாடலோடு சேர்ந்து ஒரு இடம், சில மனிதர்கள், சில நினைவுகள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வந்திடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தின் இடம்பெற்ற தென்கிழக்கு சீமையிலே தென்பாண்டி பூமியிலே என்று தொடங்கும் இந்த பாடல். கிழக்கு சீமையிலே திரைப்படம் கிராமத்தின் மண்ணின் வாசனையையும் உறவுகளின் பாசத்தையும் அண்ணன் தங்கை பாசத்தையும் ரொம்ப அழகாக சொல்லிய படம். இந்த படத்தை நினைத்தாலே நம்ம கண்ணு முன்னாடி அந்த கிராமத்து வாழ்க்கை தான் வந்து நிற்கும். மண்ணின் வாசனை, வயல்வெளி, உறவுகள், திருவிழாக்கள் எல்லாமே நம்ம ஊருக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த படம் கொடுக்கும். அதனால்தான் இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு ஒரு தனி சந்தோஷம். இந்த பாடலில் இருக்கக்கூடிய இசையும் வரிகளும் பாடகர்களுடைய குரலும் சேர்ந்து அந்த மண்ணின் அழகையே நம்ம காதுக்கு கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும். குறிப்பாக தென்பாண்டி சீமையிலே என்ற வார்த்தை வரும்போது நம்ம தமிழ்நாட்டோட தென்பகுதி, அந்த மக்களோட வாழ்க்கை, அந்த மண் எல்லாமே மனசுக்குள்ள ஒரு அழகான காட்சியாக ஓட ஆரம்பிச்சிடும். நமக்கு பிடித்த பாடல் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். சில பாடல்கள் நம்ம காதுக்கு பிடிக்கும், சில பாடல்கள் நம்ம மனசுக்கு பிடிக்கும், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம்ம நினைவுகளோடு கலந்திடும். அந்த மாதிரி எனக்கு இந்த பாடலும் ரொம்ப நெருக்கமான ஒன்று. இந்த பாடலை கேட்கும்போது பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வருவது போல் இருக்கும். அதனால்தான் இன்றைக்கு ரசிகர் தேன் கிண்ணம் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த பாடல் இதுதான். இசையமைப்பாளர் A.R. ரகுமான் அவர்களின் இசையில் கவிஞர் வைரமுத்து அவர்களின் அழகான வரிகளில் உருவான இந்த பாடல் கிழக்கு சீமையிலே படத்தின் மண்ணின் மனத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு அருமையான பாடல். வானொலி நேயர்களே, இப்போதே இந்த பாடலை நீங்களும் என்னோடு சேர்ந்து கேளுங்கள். உங்கள் நினைவுகளுக்குள் ஓர் அழகான பயணத்தை இந்த பாடல் அழைத்து செல்லட்டும். கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து தென்கிழக்கு சீமையிலே தென்பாண்டி பூமியிலே, இதோ உங்கள் ராதிகா விரும்பி கேட்கும் உங்களுக்கான தேர்ந்தெடுப்பு.

சில பாடல்களை கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதி வரும் இல்லையா? அதுவும் அம்மா அப்பா குழந்தைகள் பாசம் குடும்பம் இப்படிப்பட்ட உணர்வுகளை நினைவுபடுத்துற பாடல்கள் என்றால் அது நம்ம மனசுக்கு இன்னும் நெருக்கமாகிவிடும். அப்படிப்பட்ட அழகான பாடல்தான் என் பொன்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணே நவமணியே என்ற பாடல். இந்த படத்தோட பேரே ரொம்ப அழகாக இருக்கும். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஒரு குழந்தையை எவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் அழைக்கிற மாதிரி இந்த பேரே இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் போது குடும்பம்

குழந்தை, பாசம், உறவுகள் இவையெல்லாம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர முடியும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற பாசமான மனிதர்கள் தான் நமக்கு பெரிய பலம். குறிப்பாக ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையில் இருக்கிற பாசம் அதை வார்த்தைகளால் முழுசா சொல்லவே முடியாது. அந்த பாசத்தை ரொம்ப மென்மையாக உணர வைக்கிற பாடல்தான் இந்த கண்ணே நவமணியே. இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதோட மென்மையான உணர்வு. சத்தமாக எதையும் சொல்ல வேண்டியதில்லை, அன்பாக ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அந்த அன்பு மனசுக்குள்ள போய் சேர்ந்திடும். அதனால் தான் சில பாடல்கள் நம்ம காதுகளுக்கு மட்டும் கேட்காது, நேராக நம்ம மனசுக்குள்ள போய் சேர்ந்திடும். இந்த பாடலும் அப்படித்தான். நேர்களே, நம்ம வாழ்க்கையில குழந்தை பருவ நினைவுகளுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அம்மா நம்மை அழைத்த விதம், அப்பா நம் மேல் காட்டிய அன்பு, நம்ம குழந்தை பருவத்துல கேட்ட பாடல்கள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒரு அழகான நினைவு இருக்கும். பல வருடங்கள் கழித்து அதே பாடலை கேட்கும் போது நாம மீண்டும் அந்த வயசுக்கே போயிட்ட மாதிரி இருக்கும். அதுதான் இசையோட அழகு. எனக்கு இந்த பாடலை கேட்கும் போது ஒரு விதமான சந்தோஷமும் நெகிழ்ச்சியும் வரும். அதனால் தான் இன்றைக்கு ரசிகர் தேன் கிண்ணம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறேன். என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்தில் இருந்து கண்ணே நவமணியே. இந்த பாடலை கேட்கும் போது உங்கள் மனதுக்கு பிடித்த ஒருவரை நினைத்து பாருங்கள். ஒரு குழந்தையாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அல்லது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருவராக இருக்கலாம். அந்த நினைவுகளோடு இந்த பாடலை கேளுங்கள். உங்கள் ராதிகாவுக்கு பிடித்த இந்த இனிமையான பாடல் இப்போது உங்கள் காதுகளிலும் தேனாக வந்து விழட்டும்.

இத்துடன் தமிழர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி அனிதா. வணக்கம் நேயர்களே.